ஆகையான பஞ்சன் குருதேவ பந்தப்ப சுகோதரா குருதேவ தாத்தா ஹர் நாம் உபதேச குருதேவ மந்த் நிருத்தரா குருதேவ சாந்த சத் புத் முகூர்த் குருதேவ பார்ஸ் பரஸ்பரா குருதேவ தீர்த் அமிர்த் சரோவர் குரு ஜான.

ஏ நம சத்குரு ஏ நம ஸ்ரீ குருதேவே நம அஷ்டபதி சிமரோ சிமர சிமர சுக பாவோ கல கலேஷ் தன் மாஹே மிட்டாவோ சிமரோ ஜாஸ் விசம்பர் ஏகை நாம் ஜபத் அகந்த அநேகை வேத புராண சிமரத் சுதாக்கியர் கீனே ராம நாம் ஏக ஆக்கி.